சே நீ நியமும் உங்களை மூவியும் போயிருக்கும் எல்லாரையும் அம்மையாக சேர்க்கான் ஊடி நான் சுவாமி யாரா ஏயா ஃபேமி இப்போ இஃபா கூட நாங்கள் மசானும் ஏக்கும் கே இஃபா கூட இசானும் இல்லையா சே உங்கள் அப்போ இடிமா நீ மெண்டும் வாங்கிக்கான் ஊல இசோ டி ராஜ்யம் மாறியா இடுமானும் இஸ்ரே அம்மியமா இப்பேர் ஜான் குளூட் அட்ஸேன் அம்மையெல்லாம் மவுசும் உன்னும் வாவேணும் அது கூட அப்படி அம்மியும் உண்மையை திறனும் ஓய் கிகி ஏமா டானோ அறியட்டு ஓலா அம்மியா சே எலிக்கு ஒஃபினும் ஒஃபிட்டி இவா பிளாய் மயோ ஞானுங்குவா அவுடியனும் மயாமியன் போவோ ஓயிரிமா ஒஃபினும் ஒஞ்ஞானி உண்மையே அசியம் சுவாலியனும் உன்னும் ஒன்று வாவே எங்கள் அப்போ போய் கிரி மாறி ஞாஞ்சி ஃபாமே மாங்காவோ பொலிபோ ஒகுவோ கிளமா ஃபாசுரேன்சி மாறி இஜாசு குவாயி உஃபுவே அவரு போலியே மோவிலா அம்மியா சே அந்த அக்குங்க மோலானுவாண்டுமானும் மயாமியன் போவோ ஒத்தையும் ஃபா குவாபி சுங்காவோ பொலிபோ ஒகுவோ கிளமா ஃபாமா பே ஃபாசுரேன்சி மாறி இஜாசு ஏமா டும் சு இவ் ஓலா அம்மியா சே நாங்கம்மா ஒத்துயினி ஓ அகுவேசு எவ்வளோ இக்குமா டிவுலேனும் ஏமே போவோ ஓயுமா பி ஃபே இக்குமா நோத்தரா அக்குங்கியோனே ஃபாசுரேன்சி மாறி இஜாசு மாமா கேசில சீனு ஓலா அம்மியா சே உங்கள் போய் அம்மியா இஃபாமேனே அன்னைக்கு கீழே உண்மையை மீன் பேத்திரம் ஓகேயோ உண்மை அக்குந்தான் நான் அங்காவோ பொலிபோ அவங்க அலிசோனும் ஒகுவோ புக்கலாமா ஃபாமே ஒஃபாசுரேன்சி மாறி இஜாசு என்ன பிளாக்கும் இவங்களா அம்மியா சே யாக்குண்டான் நிக்குமாய் ஒஃபா உடையானாங்கம்மா இசாலும் அங்காவோ பொலிபோ நோக்கு ஃபின்னுக்கு ஃபிட்டினோ குத்தனா அக்குங்கணும் என்மே போ ஏனோ ஃபாமே ஒஃபாசுரேன்சி மாறி இஜாசு ஏமாக்கும் இசினி மொமிக்குலா எபோட்டிக்கும் இசோட்டி இசிறையாமியே ஏமா பேங்காவே பேவுக்கா ராஜியோ மாறியா மொமா குளத்தானி காலங்காவோ இசுமும் என்மியேமா மொமா பே அவங்கே ஓ இனி மாறி தோ இஃபா குவா பிக்கோ குளாசோங்கா எபோ பேட்டு மாலை மிசு பேவும் நேனும் ஒன்னி அக்குண்டானி அஃபே மெனும் நியக்கே அஃபேவ் பேஃபா பே அஃபே சோ பேகுவோ ஜாசு துப்பாக்கியங்காவோ பேசும் ஒடுமானும் மா வே கிகி தனபி உனும் உன்னும் ஒன்று வாவேனும் இஸ்ரோ உன்னும் ஒன்று வாவேனும் இஸ்ரோ மே சௌக்கியமா ஒகுவோ கிளமா ஃபாமாம்பி அமேன் இசினி எம்போ மே குளக்குலங்காவோ பிடிக்குமா ஏ கணிஜி இவ்வளோ காலே நோ பே குமா டிவுளே நிம்பி அவ்வளோபோம் மயாமியா உக்காபோ நிம்பி தனசாசாபி அஃபுங்காவோ நீயோ நின்று நீ அவியுரியே இஃபாசுரேன்சி மாறி இஜாசு சே ஒன்று நியமும் ஏ போலீஸ்ரில் எம்போ இக்கா புடிங்கியாமியா ஏறி ஏ ஆசாமியாமும் இஃபா இகுரி இஜாசு இவோ வாக்குபு ஃபாமா இக்கோ நிஃபா டான்சா இங்கே மொக்காயே இஸ்ரேமியே மா பிக்குவா அங்காபே உன்னும் ஒன்று வாவேனும் பே லாஃபிசுக்கே பிக்கே பிக்குவா மொழியும் குளாடுபி இஃபா இசு லாஃபிடேனு இஃபா உடைய நாங்கம்மா இசா லாஃபினும் அந்த சுயாமியே போய் அமையோ ஃபா இங்கே போய் குளாடுபி அமே சிபிமா போய் ஆக்கிபி தேங்க் கேபி ஓ சோபினும் உமாவே உங்குவாம்பா ஒலிமா ஆவிரியே லெசோனும் இசுரே யாமியே மா குவாசி பெர்டேன் டூரே இன்சான் அம்மனா விவியான் டூரே அக்யா ஜுனாஜ் டூரே உங்களா ஃபெர்டினா குயே அம்னா மர்லேன் இமாம் ஏ என் பி இஸ்ரேயாமே மாபி உங்கம்பொலிமா அவியரியே ஏ மோ கே சிலசி நுங்க இஸ்ரேயாமே ஃபைமா டிபி குவாசி கே கொனா மொரிஸ் பட்டோ அஃபு மாரி யோலான் அனி பி அவுபோ பி குளங்காவோ யூ குளால் பி எம்மியா அம்போசிரேனும் மாபி உங்கம்பொலிமா அவியரியே பி குளங்காவோ பி லாஃபி சு பேவுக்கா ராஜியும் மாறியா உன்னும் ஒன்று வாவேனும் இஸ்ரே யாமியா இஃபாய் மாவே இங்காவோ வியும் குளாடுபி யாமியே ஆக்குனையே உண்மையை சொன்னுமானும் இன்றைய குழு ஆக்காங்க சாலுபி மா யாமியே இடுமானும் யாமே மாவே உங்கம்போலிமா அவியரியே ஏ காயே போனும் ஏ நீ அவரு போங்குணா இஸ்ரே யாமியா இஃபாய் மா ஜீரா உங்குணா மாக்சிம் யோபுய ஜோசப் உங்குணா எர்னஸ் கொண்டா கொங்கோ ஓஜி ஜெஃபின் ஓகா குவாக்கு ஒன்றி அஃபிலியன் பி குளங்காவோ யூ குளால் பி யாமி மாபி உங்கம்போலிமா அவியரியே ஒலுத்தே ஆர்டி ஆர்டியூரு தே இமாம் போ இஸ்ரே யாமியா இஃபாய்மா யூரோ பிளா அங்கேஸ் உலு போ மாறி ஒன்றி உலுத்து மாத்திரேன் யாமி மாபி உங்கம்போலிமா அவியரியே அவரு போ பா
wa isere ya me ma vb ba oni watara fatmata na ngama yue mo kwa biyo ma be ngamba li ma ayue die isere ko ifa ma isere josephine agua apo owe congregation africaine no dame de la paix et no lo digumanie no na ngama yue mo kwa ya me si wa voya ki tenkei o me ngamba li ma ayue die si oni niam be kwa nga isere ma be no soin de le mo kwa fino ananga ma si be ma voya ki bi tan ke bi nje kwa mo bi sabi mani ya mi san manu ma be ngwa mo le ma bi re am ma isre